இனிமையான ஒரு காலை பொழுது விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை. 103.9 www.shaktifm.com மற்றும் சக்தி ஆப்பின் ஊடாக சக்தி கொடு நிகழ்ச்சியோடு காலை 7 மணி வரைக்கும் பயணிக்க போகின்றோம். இன்று அன்னையர் தினம். நம்ம அம்மாவை எப்பவுமே நாங்க கொண்டாட மாட்டோம், ஒரு நாளை ஒதுக்கித்தான் கொண்டாட வேணும் அப்படிங்கிற ஒரு நிலையில நாங்க இருக்கோம். ஆக அதுக்கான நாள் தான் இது. ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தின் 2nd வாரத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைய நாங்க அன்னையர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் சக்தி எஃப்எம் கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு அம்மாக்களுக்குமே அன்பான அன்னையர் தின வாழ்த்துக்களை நாங்க பகிர்ந்து கொள்றோம். இன்று நாள் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகளை நீங்க சக்தியில எதிர்பார்க்கலாம். சக்தி கூட நிகழ்ச்சியும் இன்று பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைய போகுது, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தொடர்ந்து முடிந்திருக்க நம்ம நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சி பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் அறிவி வைக்கலாம். 0 7 0 2 8 3 8 5 4 0 என்ற சக்தியின் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு.

0: மாறாத அதிபகத்துடன் எஸ்எல்டி மொபைல் ஃபைபர் அன்லிமிடெட் பேக்கேஜ்கள் அன்லிமிடெட் டேட்டா மற்றும் வாய்ஸ் பேக்கேஜ்கள் மாதந்தம் ரூபாய் 5900 தொடக்கம். சிறப்பான அன்லிமிடெட் மாற்றத்தினை அனுபவியுங்கள் எஸ்எல்டி மொபைல் ஃபைபர்.
1: இன்றைய நாள் எப்படி 103.9 104.3 மற்றும் சக்தி ஆப்பில் சக்தி கோடு நிகழ்ச்சியினூடாக இன்றைய நாள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றார். இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ ஸ்ரீ ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய 2026 மே மாதம் 10 பராபவ வருஷம் சித்திரை திங்கள் 27 நாள் ஞாயிற்றுக்கிழமை அட்டமி திதி பகல் 3:07 வரை அதன் மேல் நவமி நட்சத்திரம் அவிட்டம் 12:50 வரை அதன் பின் சதயம் மரணயோகம் 12:50 வரை அதன் மேல் சுபயோகம் ராகு காலம் மாலை 4:47 முதல் 6:21 வரை சுப நேரம் காலை 8:59 முதல் 10:33 வரை இன்றைய திவச திதி சித்திரை மாத தேய்பிறை அட்டமி. இனி இன்றைய பலன்கள். 1 உயர்ச்சி 2 சமபலன் 3 அலைச்சல் 4 மகிழ்ச்சி 5 விருத்தி 6 யோசனை 7 எழுச்சி 8 யோகம் 9 கவலை. இன்றைய சிந்தனைக்கு வேதம் நான்கிரம் மெப்பொருளாவது விளங்குகின்றது இறைவன் எங்கும் நிறைந்திருப்பவராகவும் அதனாலும் அழிவே இல்லாத ஒரே இறைவன் அன்பே சிவம் என்று சொல்லப்படுகிறது.

நன்றி ஐயா. இன்றைய நாள் பற்றிய விவரங்களை வழங்கியிருந்தார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். இன்றைய நாள் எப்படி

0: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா தரத்திற்கும் நம்பிக்கைக்கும் பெயராக கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது. காலத்திற்கேற்ப நவீன தரத்திலான உறுதியான தயாரிப்புகளை வழங்கும் மெல்வா நிறுவனத்தின் புதிய வலிமையான கூட்டணி மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட். அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கும் வலிமை, சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ் என அனைத்திற்கும் உறுதியான வெல்டிங் ஜாயின்ஸ். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
1: அரசு பணியாளர்களாகிய உங்களுக்கு ஒரு BYD வாகனம் மாதத்திற்கு 68,587 ரூபாய் தவணை கட்டணத்துடன் விஷயோடு விலையில் மனநிறைவான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அருகில் உள்ள BYD காட்சியறைக்கு வருகை தந்து அரசாங்க பணியாளர்களாகிய உங்களது BYD வாகனத்தை இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மேலதிக விவரங்களை கலையுங்கள் 0112-125-125. BYD கௌரவ அங்கீகாரம், சேவைக்கான அங்கீகாரம், வாழ்க்கைக்கு மனநிறைவு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

சக்தி வீக்கெண்ட் பிளாக் பாஸ்டர் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வாட்ஸ்அப் மூலமாக மட்டக்களப்பிலிருந்து திசானி விதூஷன் அம்மா சாந்தி சிவபாலனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அந்நேரத்தில் நன்னால் வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறாங்க. நோபூட்லிருந்து வாகிசன் வாசிக்கிற நரன் தனலட்சி வாழ்த்துக்கள் சொல்லி இணைகிறோம் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மட்டக்களப்பு விதூஷன் இணைந்திருக்கிறார், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க, அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு புசல்லாவை பாஸ்கரன் இணைந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க, எனவே நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடும் உள்ளங்களுக்கும் இதர பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அத்தனை சொந்தங்கள் உறவுகளுக்கும் எங்களுடைய இனிமையான நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வாழ்த்துக்களையும் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 0705238350. ஓ மை கடவுளே, பாடல் ஜேம்ஸ் இசையில் ஸ்ரீராம் குழுவினர்.

0: சக்தி வீக்கெண்ட் பிளாக்பஸ்டர் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நாங்கள் கேட்டுக்கிறோம் அம்மா இன் தெய்வம் அப்படின்னா அவங்களுடைய அந்த சிறப்புகள் பற்றி நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு. இப்போ யாரு வணக்கம்?
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: நான் கொட்டகையில இருந்து கிளாடியா ரீதா பேசுறேன்.
0: ரீதா எப்படி இருக்கீங்க?
1: எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சத்தியக்கு கோடான கோடி நன்றி. அது இல்லாம எங்க அம்மா பேரு பிரகாசமேரி. அவங்க வந்து போடேஸ்ல இருக்காங்க, டிக்கோயா போடேஸ்ல. அவங்களுக்கு 77 வயசு ஆச்சு, ஆனா இன்னமும் அவங்க இருக்கிற டேலண்ட், அவங்க இருக்கிற சுறுசுறுப்பு, அவங்களுக்கு இருக்கிற பொறுமை, அதெல்லாம் யாருக்குமே ஏலாது, நம்மளாம் ஏலாது. அந்த ஒரு குடும்பத்துல வந்து ஒரு தாய் எப்படி பிள்ளைகளோட கணவரோட ஒரு குடும்பத்துல இருக்கணுங்கிறதுக்கு எங்க அம்மாவுக்கு தான் நாங்க கத்துக்கணும். இன்னைக்கு எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு, அவங்கள வளர்க்கறதுக்கு இன்னும் எங்க பேர பிள்ளைகள எங்க அம்மாவுக்குன்னு நல்ல மரியாதையா இருப்பாங்க. ஏன்னா அவங்கள இருக்கிற அந்த நிலைமைகள் பொறுமை, பிள்ளைகள் பெரியவர் எல்லாம் நாங்க சொல்லாத கேட்காது கூட அம்மா சொல்றது பிள்ளைகள் கேட்கும். அந்த அளவுக்கு எங்க அம்மாட அந்த ஒரு குடும்பத்துல ஒரு தாய் எப்படி இருக்கணும்னு எங்க அம்மா கிட்ட கத்துக்கணும். அவங்க அவ்வளவு நல்லவங்க, அவங்க கிட்ட பொறுமையத்தான் நாங்க நிறைய எல்லாருமே என் குடும்பத்துல எல்லா பிள்ளைகளும் 6 பிள்ளைகளும் பேசிக்குவோம். அம்மா மாதிரி பொறுமையா யாருமே இருக்கே இல்லாது. அந்த பொறுமையத்தான் நான் எங்க அம்மாவுக்கு இந்த நாளையில வாழ்த்து சொல்றேன். அந்த பொறுமை எங்களுக்கு இருக்கணும், எல்லா பெண்களுக்கும் இருக்கணும். பொறுமையும் தான் முத முக்கியமா நான் அந்த இடத்துல கருந்துறேன். என் அன்னையத்தின வாழ்த்துக்கள்ல.
0: சரி, நிச்சயமா உங்களுக்கும் இனிய நல் வாழ்த்துக்களம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா. அப்படின்னு அவங்களை உணர்ந்து நாங்க பேசும்பொழுது நிச்சயமாக எங்களை அறியாமலே கண்களில் கண்ணீர் வரும். அவங்க உணர்வோடு, எங்களோட உயிரோடு, எங்களோட உணர்வோடு கலந்தவங்க இல்லையா? அவங்களுடைய அந்த யதார்த்தமான அந்த பேச்சுக்கள், நடத்தைகள், அவங்க வெளிப்படையா இருப்பாங்க. அவங்கள்ட்ட அம்மாட்ட அந்த ஒரு நடிப்பு இருக்காது, பொய்கள் இருக்காது, பொய்யான அந்த ஒரு அன்பு இருக்காது. எப்போவுமே உணர்வு பூர்வமான உண்மையான பாசமாக இருப்பாங்க இல்லையா? எனவே நீங்களும் என் அம்மா என்னுடைய தெய்வம் அப்படின்றா எந்த வகையில் அப்படின்றத நீங்கள் பகிர்ந்து கொள்ள அலையுங்க. 0011283854

0: நேரம் 8:19.
1: மாறாத அதிமுகத்துடன் SLT மொபைல் ஃபைபர் அன்லிமிடெட் பேக்கேஜ்கள், அன்லிமிடெட் டேட்டா மற்றும் வாய்ஸ் பேக்கேஜ்கள் மாதந்தம் ₹5,900 தொடக்கம். சிறப்பான அன்லிமிடெட் மாற்றத்தை அனுபவியுங்கள் SLT மொபைல் ஃபைபர்.
2: அம்மா சுகமா?
3: நாம என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருந்தாலும் அம்மா கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசின உடனே அவ்வளவு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சு மனதும் நிம்மதி அடைஞ்சிரும். ஆனா அதே அம்மா மன நிம்மதியோட சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எப்பவுமே அம்மாக்கள் நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க நல்லா அப்படின்னு சொல்லித்தான் பழக்கம். சில நேரங்கள்ல மத்த எல்லாருக்குமே கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிடுறவங்க தான் அம்மாக்கள். ஆனா இப்போ அவங்களுக்கு சரியான டயட் ரொம்ப முக்கியம். கீரை வகைகள், நிறைய மரக்கறிகள், முடிஞ்ச வரைக்கும் பழங்கள், அத்தோட புரோட்டீன் நிறைந்த உணவுகள் அவங்களுக்கு அவசியம். இதெல்லாம் உங்க வீட்டு அம்மாக்கள் தினமும் அவங்க உணவுல சேர்த்துக்கிறாங்களா கொஞ்சம் கவனிங்க.
2: நம்மள நல்லா பாத்துக்கிற அம்மாவை நாமளும் நல்லா பாத்துக்கணும் தானே. ஹாப்பி.